ஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகதீம் தகதீம் தான் தகதீம் ஜனுதாம்.